ஹலோ, யாராலும் இதுங்களா? சாயங்காலம் வேச்சு ஜனால் உண்டா? என் மிகல் ஆடுத்தாவா? வச்சு போயிடு போய் மீடியா வந்த ஊரா? சரிம்மா. நான் பேசியது பேசியது நீ கேளுமே. ஓ நுபா, இது சொப்போ. ஓஹோ, வாழ்ந்த ஆ 5 லட்சம் தக்கணும். இது இருக்குங்க சார், మన రాంజీ దేశం దానికి ట్యాక్స్ కట్టాలంట. దానికి ఇప్పుడు వేసేది వాళ్ళు ఉన్నాయి. ఇప్పుడు రాయపతి ఏమి నువ్వు వేసేదే రాయడా అసడే పోయి చూస్తే.